அகங்காரம் பாபாத்மா மித்திரந்தஜந்த சத்தரந்திரணந்த அனிக்குமாயாபிஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஃபகந்த் ஜீயா துக் சுக் பஹுபோகணே பரம் பியான் உதயான் ரமணம் மகாபிக்கட் அசாத் ரோகணே